0: அதரி சிறந்த யோசனத்தா, அல்லது பெரிய சிந்தனத்தா.
1: போட்டுடுங்க பஞ்சர்

0: குதிரை, லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சது பரிசு நிறைய லாக்ல
1: போரின்
0: சாரே நாடு சீரிப்பாய்.